அருண கிரணமணியும் உதயம் அதிலுதிர்ந்த சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அழுகுன்னு பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரச மதுர சுமசரங்களெய்து அமிர்த புளின பிரணய பரிதராகம் ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவன அனுபவ

0: நாடினொப்பம் நாட்டார்க்கொப்பம்
1: தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள்

தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தக்கிட்ட தீம்